சடையெல்லாம் மூவரும் பொதிதரோ அதறிந்தே சங்கடதொளம் நோடலாகது.